0: சரி போவாங்க அப்படிங்க. எப்படி
1: தரவா கொண்டா கோயில் தரா பொருளாக்காய்
0: தோடு முருங்கி கோயில் முருங்கி
1: சக்பா கோயில் வாங்கி ஸ்டைல் எம்லக்கு
0: 2026 மங்கோட்டும் நிரம்பி பிக்தி போடி
1: நமசபம் நைட்டு நீ மூங்கி
0: 1970
2: Ang diskarte para ni mo. Kaya di makakabalong istorya kay kuwan oh. Nga nga. Ulaw nga nga mang kay ka.
1: Ulaw kay ko. Ulaw kay ko.
2: Baka ni siyang mo diskarte
1: sa bay. So siya mo istorya.
2: Siya mo istorya para sa mo ha.
0: Sige. Dito mo lang karon
1: karon. Ato na. Ato na si Juan. Eh bago mo pa to yang papa.